0: அழகழகும் அழகழகும் படுவழகும் அழகழகும் படுவழகும் அழகழகும் படுவழகும்
1: சுப்பாரி
0: சிக்கன்.